0: silicone-based products?
1: Yeah, so the silicone that is used in a menstrual cup is actually biocompatible, which means it's meant to be used in a way that is safe for your body. बहुत सारे medical devices भी आते हैं जो इस तरह के silicone के बने होते हैं. So we've tested this well enough. मैं अपना menstrual cup 9 साल से use कर रही हूँ and so far so good.
2: Well, Ayushman, Dr. Cutrus, अब हम चलते हैं Trichy, जहाँ ground पर real change देखा जा रहा है. 381 villages and many schools in that area are menstrual waste free. यानी कि सिर्फ ये data point नहीं है, ये collective action की कहानी है. तो आइए चल के देखते हैं कि वहाँ पे क्या किया जा रहा है कि women are actually using sustainable products. आइए देखते हैं.
3: We are here at Trichy in Tamil Nadu. और आज हम आए हैं Mullukkapatti village में, जो कि पुदुकोट्टई district में पड़ता है. There are around 273 families that reside here, and these members have made this village menstrual waste-free village. How has that been possible? It's been possible with help of Gramalya. Gramalya has not only built and distributed smart toilets, but they've also provided women of these villages with eco-friendly cloth pads. Now, 373 women and girls of this village use these pads and have ensured that they take care of their menstrual health and hygiene. Mullukkapatti village is India's 200th menstrual waste-free village.
4: எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் டைத்தில் நான் பிடெண்ட் ஆயிருந்தாலும் அங்கே போகும்போது நேப்பிங் பேடு யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஐயோ லீக்கேஜ் ஆயிருமோன்னு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த பேடு வச்சுருக்கும் போது எனக்கு நார்மலான டென்ஷன் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த டென்ஷனும் இல்லை, நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்டி, தேங்க்ஸ்னு எனக்கும் சொன்னாங்க.
5: We began with India's first menstrual waste-free village in 2019, and today it has turned into 381 plus villages and 27 plus schools. This has been made completely menstrual waste-free and period-friendly. While infrastructures like toilets and access to menstrual hygiene products plays an important role, that alone is not enough. The real change happens when hygiene becomes a daily habit.
6: இப்போ வந்து கிளாத் பேடு அந்த ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எரியப்பட்ட நாப்கின் மட்டும்தான் பயன்படுத்தணும். அது வந்து குப்பை அங்கிட்டு போடுறது, இங்கிட்டு போடுறது, குப்பையில் போடுறது, அந்த நீரோட்டத்தில் அந்த தண்ணி போகிற குளங்களுக்கு போகிற தண்ணியில் போய் போகிறது, இது மாதிரி வந்து அங்கங்கே கிடக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கிளாத் பேடு வந்து மேடம் கிராமலாயவிலேருந்து வந்து பார்வதி மேடம் கொடுத்ததுங்களா, அது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பார்த்தேன். அப்போ நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு.
7: தமிழகத்தில் மொத்தம் 12,725 வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பயனடையினா, இதே போல் இந்தியா ஃபுல்லுமே அனைத்து மாநிலங்களும் இந்த நாப்கின், அதாவது துணி அணையாடையை பயன்படுத்தி நோய் இல்லாத வாழ்வை வாழணும். அவங்க குழந்தைகள் மற்றும் அம்மா மனைவி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்.